சோனானிய சோமசி கடவரவனல உருக்கியாவுங்க நோ சோ கிளிவக்கோ சோ பாசு அலி.